மடி பருகட்டையா போய்யா ஏஜிரே. ஏ மாதவ மாதவபுரனு மாண்டுவோம் அனே ஜாதவ ஜாதவ கூடனி ரூடி ஜான பண போ.